சபரி சொந்தங்கள், சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம். நேரம் இப்பொழுது 11:02. இன்றைய நட்சத்திரமாக ஜொலிப்பவர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து சுப்பிரமணியம் ஜெயம் அவர்களின் திருமண நாள் வாழ்த்து. நாமும் அனைவரும் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்வோமா? முதலில் தலைவரின் ஒரு வாழ்த்து பதிவு.

0: இன்றைய திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கும். தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து சுப்பிரமணியம் ஜெயம் அவர்களுக்கு மீண்டும் திருமண நாள் வாழ்த்து. அருமையான அந்த தம்பதியருக்கு ஒரு வாழ்த்து மடல் பார்ப்போமா?
1: அன்புடையீர் வணக்கம். இன்று 7/6/2026 கிழமை. இந்நன்னாளில் தென்காசி மாவட்டம் வீரகேரளம்பு வட்டம் சோலைசேரி சுப்பிரமணியன் ஜெயம் தம்பதியினர் தம் 25ஆம் ஆண்டு திருமண நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு குடும்ப சமேதராய் இணைந்து வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா குத்தாலிங்கம், அம்மா கிருஷ்ணம்மாள், மருமகன் ரமேஷ், மகள் பவானி ரமேஷ், மகள் ஷாலினி, மகன் ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

இன்று திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கும். தென்காசி மாவட்டம் சோலைசேரியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் ஜெயம் அவர்களை வாழ்த்தும் வகையில் ஒரு அழகான பக்தி பாடல் ஒலித்து சென்றது. அடுத்ததாக ஒரு பாடல் இதோ.

0: சபரி வானொலி வழங்கும் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் இன்று திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து சுப்பிரமணியம் ஜெயம் அவர்களுக்காக நேரலையில் ஒரு இதயம் வாழ்த்த காத்து கொண்டிருக்கிறது. வாருங்கள். வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: சோலைசேரி தேன்மொழி முருகன்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன்.
0: வாழ்த்து தெரிவிக்கிறேன்.
1: சிறப்பு நிகழ்ச்சி நடத்துவதற்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. சொல்லுங்க, உங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க.
1: தம்பி சுப்பிரமணியனுக்கும் அவர் மனைவி ஜெயத்துக்கும் இந்த திருமண நாள் கொண்டாடுறாங்க. அவங்கள வாழ்த்தி, மனதார வாழ்த்தி, 100 ஆண்டு 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு ஒரு வாழ்த்து பாடல் முடிந்தால் போடுங்கள். இன்று போல் என்றும் வாழ்க திருநீரி செல்வி மங்கையர் கரசி திருமணம் கொண்டாள் இனிதாக. அந்த பாடலை அவர்களுக்காக
0: இப்போது முடியலனாலும் எப்பவாவது போடுவோம் அந்த பாட்டை. சிறப்பு அழகாக வாழ்த்தான உள்ளங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி. வாழ்க வளமுடன்.
0: இன்று திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து சுப்பிரமணியம் ஜெயம், ஜெயம் சுப்பிரமணியம் இவர்களை வாழ்த்தி தென்காசி மாவட்டம் சோலைசேரியைச் சேர்ந்த தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான ஒரு வாழ்த்து தெரிவித்தார்கள். நன்றி அவர்களுக்கு. அவர் கேட்கும் பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரும். இப்போது வேறு ஒரு பாடல்.

0: இன்று திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கும். தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து சுப்பிரமணியம் ஜெயம், ஜெயம் சுப்பிரமணியம் இவர்களை வாழ்த்த ஒரு நெஞ்சம். இதோ வருங்கள். வணக்கம், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: இனிய காலை வணக்கம்மா, நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரத்துல இருந்து சங்கர் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்களா இருக்கீங்க?
0: நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம் சார். உங்கள் வாழ்த்துக்களை கூறுங்கள்.
1: இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடும் தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி சுப்பிரமணியம் ஜெயம் அவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் வாழ்வில் இன்று போல் என்றும் புன்னகைத்த முகத்துடன் நீடூழி காலம் வாழ்வாங்கு வாழ எனது அன்பான வாழ்த்து.
0: சிறப்பு சிறப்பு,
1: வாழ்க வளமுடன்.
0: நன்றி நன்றி.
1: நன்றிங்கம்மா,
0: நன்றி. அனுமந்தபுரம் கிருஷ்ணகிரியில் இருந்து சங்கர் அவர்கள் இன்று திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் சுப்பிரமணியம் ஜெயம், ஜெயம் சுப்பிரமணியம் இவர்களை வாழ்த்திச் சென்றார். சிறப்பு. ஒரு பாடல் கேட்போமா? ஒரு வாழ்த்து மட

அன்புடையீர் வணக்கம். இன்று 7/6/2026 ஞாயிற்றுக்கிழமை. இந்நன்னாளில் தென்காசி மாவட்டம் வேரக்கேரளம்புது வட்டம் சோலைசேரி சுப்பிரமணியன் ஜெயம் தம்பதியினர் தம் 25ஆம் ஆண்டு திருமண நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு குடும்ப சமேதராய் இணைந்து வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா குத்தாலிங்கம், அம்மா கிருஷ்ணம்மாள், மருமகன் ரமேஷ், மகள் பவானி ரமேஷ், மகள் ஷாலினி, மகன் ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

0: சபரி வானொலி வழங்கும் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் சுப்பிரமணியம் ஜெயம் ஜெயம் சுப்பிரமணியம் இவர்களுக்காக வாழ்த்த காத்திருக்கும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: சேலம் மாவட்டம் வீச்சேரி சீராமணியூர் அறிவழகன்.
0: வாங்க வாங்க சார், நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கிறேன்.
0: நாங்க நலமா இருக்கோம். உங்க மங்கை நல்லா இருக்காங்களா? மங்கை கிருத்திஷா எல்லாம் நல்லா இருக்காங்களா?
1: அனைவரும் நலமா இருக்காங்க.
0: சிறப்பு சார், வாழ்த்துங்கள்.
1: இன்று திருமண நாள் கொண்டாடும் தனது இல்லத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கும் சோலைச்சேரியை சேர்ந்த சுப்பிரமணியன் ஜெயம் தம்பதிகளுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் பேர் போல் அவர்கள் ஜெயம் என்று பேர் வச்சிருக்காங்க. அதுபோல் அவங்களுடைய எல்லா காரியங்களும் ரொம்ப ஜெயமாகட்டும்.
0: வா வா, சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா பேசுறீங்க. ஆமா,
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி,
1: வாய்ப்பு கொடுத்ததற்கு, வாழ்த்து நிகழ்ச்சியில் வாய்ப்பு கொடுத்ததற்கு நம்ம சபரி வானொலிக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி. சபரி வானொலி வழங்கும் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் சுப்பிரமணியம் ஜெயம் ஜெயம் சுப்பிரமணியம் இவர்களை வாழ்த்தி சீராமணியூர் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் அழகாங்க ஜெயம் என்ற பெயரில் எதை எடுத்தாலும் ஜெயிச்சிருவாங்க அவங்கன்ட்டு ரொம்ப அழகாக வாழ்த்திட்டு போனார். சிறப்பு சிறப்பு. இதோ ஒரு பாடம்.

0: இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து சுப்பிரமணியம் ஜெயம் ஜெயம் சுப்பிரமணியம் இவர்களின் திருமண நாள் வாழ்த்து வாழ்த்த காத்திருக்கும் ஒரு சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து கூப்பிடுறீங்க?
1: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
1: நான் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் சித்தாத்தூரில் இருந்து ஜெயா கீதனேசன் பேசுகிறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்கெல்லாம் சூப்பரா இருக்கோம்.
1: இன்று எங்கள் குடும்ப நண்பர் சோலைச்சேரி சுப்பிரமணியம் ஜெய தம்பதியினரின் தம் 25ஆம் ஆண்டு திருமண நாள் விழாவை, அதாவது வெள்ளி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேலும் பொன் விழா, வைர விழா மற்றும் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி மகிழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்குகிறேன்.
0: சிறப்பு சிறப்பு. பாட்டு ஏதாவது டெடிகேட் பண்றீங்களா?
1: அவங்களுக்காக நான் எடுத்த பாட்டு வந்து பிரதா படத்துல இருந்து, என் காதலுக்கு கண்ணன் வந்தனும், என் கண்ணனுக்கு காதல் வந்தனும். சாரி,
0: சிறப்பு மேம். அழகா சொன்னீங்க, அழகா பேசுனீங்க. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
1: அந்த பாடல போடுங்க.
0: இப்ப பாட்டை போட்டுறேன்.
1: நன்றி
0: நன்றி. சபரி வானொலி வழங்கும் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து சுப்பிரமணியம் ஜெயம் ஜெயம் சுப்பிரமணியம் இவர்களுக்காக வாழ்த்தி சென்ற சொந்தம் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் ஜெயா கீதனேசன் அவர்கள் அழகாக வாழ்த்தி சென்றார். குடும்ப நண்பர் சரத் என்று சிறப்பு. வெள்ளி விழா கொண்டாடும் நாயகனுக்கு நாமளும் ஒரு பாடலை தந்து வாழ்த்துவோமா?

அழகான அருமையான சிறப்பான பாடல் ஒலித்து சென்றது. ஜெயா கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் வாழ்த்து பாடல் மிக அருமை. அடுத்ததாக தேன்மொழி முருகன் கேட்ட பாடல் இதோ வருகிறது.

0: தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்ப பாடல் அழகாக ஒலித்து சென்றது. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாழ்த்த வாழ்த்தும் சொந்தம். ஆ பாருங்க மேம், நல்லா இருக்கீங்களா? எங்கிருந்து அழைக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம் மேம். நீங்க எங்கிருந்து அழைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.
1: எப்படி இருக்கு?
0: சோலைசேரி எல்லாம் சூப்பரா இருக்கு.
1: சூப்பரா இருக்கு. இங்கதான் வெயில் மழை ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. நான் இருக்கும் பகுதியில் சரி. இன்று நம் சபரி வானொலியில் சுப்பிரமணிய ஜெயம் அவர்கள் 25வது திருமண நாளை சீரும் சிறப்புடன் வீட்டில் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை வாழ்த்தும் வகையில் நம் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் மற்றும் நிலையத்தினர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்கள் வகையில் வாழ்த்தும் ஒரு பாடல், எனக்கு பிடித்த பாடல், எல்லோருக்கும் பிடிக்கும். சந்திரோதயம் என்ற குளத்திலிருந்து நெட்டி மேலும் கொட்டும் கல்யாணம், சுசிலா நட்டுடலை என்ற பாடலை கேட்டு ரசிப்போம். மீண்டும் அவர்களுக்கு என் திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: சிறப்பு சிறப்பு. நன்றி மேம். நன்றி நன்றி
2: நன்றி சகோதரி. நன்றி.
0: ராமபுரத்தில் இருந்து அனுஷியா மேம் அவர்கள் இன்று திருமண நாள் கொண்டாடும் சுப்பிரமணியம் ஜெயம் அவர்களுக்கு அழகான வாழ்த்து தெரிவித்து பாடலும் கேட்டிருக்கிறார். இதோ

0: அருமையான வாழ்த்து பாடல். பல்லாண்டு பல்லாண்டு வாழியவை ஒலித்து சென்றது. அடுத்ததாக அனுஷியா மேம் கேட்ட பாடல் இது வருகிறது.
1: உங்களுக்கு வர மாப்பிள்ளைய கேட்டு பாருங்க, அவரு என்ன ஆகுன்னு புட்டு புட்டு சொல்லி கொடுப்பாருமா.
2: மாப்பிள்ள சொல்லி கொடுப்பாரா? மூஞ்ச பாரு, வாங்கடி. ஏமா, நீங்க கல்யாணமே சேர்ந்துக்க மாட்டீங்களா?
3: கல்யாணம்னாலே எனக்கு ஒரே பயம்.
2: ஏமா, கல்யாணம்னா ஏன் இப்படி பயப்படுறீங்க? அதாம்மா பெண்ணுங்க வாழ்க்கையிலேயே ஒரு திருநாள். ஐயா, மாவிலை தளிரசைய மங்கள விளக்கெறிய பொன்னளந்த உங்க மேனியை பூவாலை அளந்து குங்குமச்சாறு எடுத்து உங்க கொய்யா கண்ணங்களிலே தடவி மஞ்சள் கயிறெடுத்து மாப்பிள்ளை கையிலே கொடுத்து

0: இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் சபரி வானொலி வழங்கும் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்டம் சோலைசேரியில் இருந்து சுப்பிரமணியம் ஜெயம் ஜெயம் சுப்பிரமணியம் இவர்கள் திருமண நாள் விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சபரி வானொலியில் அனைத்து சொந்தங்களும் அழகான முறையில் வாழ்த்து தெரிவித்து இப்போது இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறார்? ஹலோ. ஆ, வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கோம், நீ யாருன்னு முதல்ல சொல்லு. கோவை கணபதியில் இருந்து ஆர் சந்திரமோகன். ஓகே, நல்லா இருக்கீங்களா
1: சந்திரமோகன்?
0: உங்க அப்பா வாழ்த்தி வாழ்த்தி சொல்லுங்க பாக்கலாம்.
1: 25 ஆண்டுகள் அன்பையும் நம்பிக்கையும் பகிர்ந்து கொண்டு திருமண வெள்ளி விழாவை கொண்டாடும் அன்பு அக்காவிற்கும் அக்காவிற்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு சிறப்பு. பாட்டு என்ன பாட்டு?
1: படம் கூட்டை வச்சிருக்கா. பாட்டு வந்து மன்னவனே மன்னவனே.
0: ஓகே ஓகே, அந்த படம் ஒளிபரப்புங்க. சிறப்பு சிறப்பு, நன்றி நன்றி. கோவையிலிருந்து கோவை கணபதியிலிருந்து ஜெயமோட தம்பி சந்திரமோகன் அவர்கள் அழகாக வாழ்த்து தன் அக்காவிற்கு வாழ்த்து அழகாக வாசித்தார். சிறப்பு, அருமையாக இருந்துச்சு. ஒரு பாடலும் கேட்டிருக்காரு, அந்த பாடல் கொஞ்ச நேரம் கழித்து வரும். இப்போ வேற ஒரு பாடல், இப்போ ஒரு வாழ்த்து மடல்.
2: அன்புடையீர் வணக்கம். இன்று 7/6/2026 ஞாயிற்றுக்கிழமை. இந்நன்னாளில் தென்காசி மாவட்டம் வீரகேரளம்புது வட்டம் சோலைசேரி சுப்பிரமணியன் ஜெயம் தம்பதியினர் தம் 25ஆம் ஆண்டு திருமண நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு குடும்ப சமேதராய் இணைந்து வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா குத்தாலிங்கம், அம்மா கிருஷ்ணம்மாள், மருமகன் ரமேஷ், மகள் பவானி ரமேஷ், மகள் ஷாலினி, மகன் ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

0: சபரி வானொலி வழங்கும் இந்திய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேன்.
0: வாங்க, நல்லா இருக்கும் சார். வாழ்த்துங்கள். சிறப்பு சார், நன்றி நன்றி.
1: பாட்டு கொடுக்க முடியுமா?
0: சொல்லுங்க. அழகு அழகு, செம பாட்டு சார், அருமை. ஒரு ரெண்டு வரி பாடுங்களேன், ரெண்டு வரி
1: பாடுங்களேன்.
0: கும்பகோணம் எஸ் மனோகர் அவர்கள் அழகான ஒரு பாடலை, வாழ்த்து பாடலை கேட்டு அருமையா அவங்கள வாழ்த்திட்டு போனாங்க. சிறப்பு, ரொம்ப நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு பாடல்.

கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் கேட்ட பாடல் அழகாக ஒலித்து சென்றது. அருமையான பாடல். அடுத்ததாக கும்பகோணம் எஸ் மனோகர் அவர்கள் கேட்ட பாடல் இதோ.

0: ஒலித்த பாடல் கும்பகோணம் எஸ் மனோகர் அவர்கள் விருப்பத்தில் அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. அடுத்ததாக இனி ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் சித்தாத்தூர் கீதநேசன்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலமாக இருக்கிறோம், நீங்கள் கேட்கிறீர்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கோம். உங்கள் வாழ்த்துக்களை கூறுங்கள்.
1: இன்று சோலைச்சேரி சுப்பிரமணியன் ஜெயம் அவர்கள் தம் 25ஆம் ஆண்டு திருமலை விமர்சனம் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வாழும் கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நல் மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள் என 16 செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீதிமொழி வாழ எல்லாம் அந்த இறைவனை வேண்டி வணங்குகிறேன். என்றும் சந்தோஷமாய் இந்த மாதிரி மகிழ்ச்சியாய் வாழ்த்துகிறேன்.
0: நன்றி, நன்றி. பாடல் எதுவும் வேணுமா?
1: தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வதியா, மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் சுப்பிரமணியன் ஜெயம் என்பவருக்கே கனம் தரும் உங்களால் அபிராமி கிடைக்கின்ற என்று அபிராமியை வணங்கி அவர்கள் வாழ்வில் எல்லா செல்வங்களையும் பெற்று பெறுவாள் வாழ மீண்டும் ஒருமுறை வாழ்த்து தெரிவித்து வாழி நலம் சூழ என்று வாழ்த்துகிறோம் நாங்கள் என்று ஒரு பாடல் இருக்கிறது. வாழி நலம் சூழ என்று வாழ்த்துகிறோம் நாங்கள். வாழ்வில் ஒருமுறை வருடம் ஒருமுறை வரும் இந்த திருநாள், வாழ்வில் இன்னொரு முறை வர வேண்டும் என்று அழகான ஒரு பாடல். அந்த பாடலை முடிந்தால் ஒளிபரப்புகள் என்று பணிந்து.
0: நிச்சயமாக, நிச்சயமாக. அருமை வாழ்த்துக்கள், சிறப்பு, சிறப்பு. நன்றி, நன்றி, நன்றி. சபரி வானொலி வழங்கும் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து சுப்பிரமணியம் ஜெயம், ஜெயம் சுப்பிரமணியம் இவர்களின் திருமண நாள் வாழ்த்துக்கள் சபரி வானொலியில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் அழகான முறையில் ஒரு வாழ்த்து கூறிவிட்டு ஒரு பாடலும் கேட்டிருக்கிறார். சிறப்பு. நன்றி, நன்றி.

இயக்குனர் அவர்களின் பாடல் வாழ்த்து பாடல் மிக சிறப்பு. அடுத்ததாக வருவது எனது திருமண நாள் வாழ்த்து கவிதை ஒன்று. வருடம் ஓட வயது கூடினாலும் வற்றாத அன்பை பரிமாறி நலமும் வளமும் நீண்ட ஆயுளும் பெற்று நிம்மதி நிலைத்திருக்க வேண்டி எல்லா வல்ல இறைவனை வணங்குகிறேன். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். தென்காசி மாவட்டம் சோலைசேரியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் ஜெயம் ஜெயம் சுப்பிரமணியம் என்றும் இணை பிரியாமல் வாழ்வில் ஒருமித்து அழகான புன்னகை பூத்த முகங்களோடு நல்ல என்ஜாய் பண்ணி வாழ வாழ்த்துக்கள். விஜயரசகுமாரின் கல்யாண வாழ்த்து பாடல் ஒன்று.

0: இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யாரை இருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம்,
1: தீபாகுமார் பேசுறோம்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கும்.
0: உங்க வீட்டுக்காரர் எல்லாம் நல்லா இருக்காங்களா?
1: எல்லாம் நல்லா இருக்காங்க மேம்.
0: வாழ்த்துங்கள்.
1: இன்னைக்கு சோலைசேரியில இருந்து திருமண நாள் கொண்டாடி இருக்கும் தேவ மகா இருக்கும் சுப்பிரமணியன் அண்ணாவிற்கும் என் அணிய கலைந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவங்களுக்காக ஒரு பாடல் ஒண்ணு. எங்க மகளிலிருந்து குங்கும மஞ்சளுக்கு என்றுதான் நல்ல நாள்.
0: வழங்கிடுவோம், வழங்கிடுவோம். நன்றி, நன்றி தீபா, நன்றி. வாழ்த்தியதற்கு மிக்க நன்றி, நன்றி. இன்றைய நட்சத்திரம் சபரி வானொலி வழங்கும் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து சுப்பிரமணியம் ஜெயம், ஜெயம் சுப்பிரமணியம் இவர்களின் திருமண நாள் வாழ்த்து தீபாகுமார் அவர்கள் அழகாக வாழ்த்தி பாடலும் கேட்டிருக்கிறார். சிறப்பு, நன்றி அவருக்கு. பாடல் இன்னொரு 5 நிமிஷத்தில் வரும், இப்போ வேற பாடல் போடும்.
2: அன்புடையீர் வணக்கம். இன்று 7/6/2026 ஞாயிற்றுக்கிழமை. இந்நன்னாளில் தென்காசி மாவட்டம் வீரகேரளம் புதுவட்டம் சோலைசேரி சுப்பிரமணியன் ஜெயம் தம்பதியினர் தம் 25ஆம் ஆண்டு திருமண நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு குடும்ப சமேதராய் இணைந்து வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா குத்தாலிங்கம், அம்மா கிருஷ்ணம்மாள், மருமகன் ரமேஷ், மகள் பவானி ரமேஷ், மகள் ஷாலினி, மகன் ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

இதுவரை இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் சிறப்பு நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்டம் சோலைசேரியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் ஜெயம் ஜெயம் சுப்பிரமணியம் இவர்களின் திருமண நாள், 25வது திருமண நாள் வெள்ளி விழா காணும் தம்பதிகளுக்கு மீண்டும் ஒருமுறை இன்று போல் என்றும் வாழ்க வாழ்த்துகிறோம். நேரலையில் வாழ்த்திச் சென்ற சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, பாடல்களையும் கேட்டு பதிவிட்ட சொந்தங்கள் அனைவர்களுக்கும் நன்றி கூறி, மற்றும் நம் இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.